0: 916 ഹാൾമാർക്ക് സ്വർണ്ണാഭരണങ്ങളുടെ വിൽപ്പനയിൽ പതിറ്റാണ്ടുകളുടെ പാരമ്പര്യവുമായി സുദർശൻ ജ്വല്ലേഴ്സ് അമരവിള.
1: ഏറ്റവും പുതിയ മോഡലുകളും കുറഞ്ഞ പണിക്കൂലിയും. സുദർശൻ ജ്വല്ലേഴ്സ് അമരവിള.
2: വെള്ളി വരെ എല്ലാ ദിവസവും രാവിലെ 8:45 സിദ്ധ പ്രാദേശിക ഗവേഷണ കേന്ദ്രം യോഗ സൗഖ്യം.
3: റീഗൽ ജ്വല്ലേഴ്സ് ഇന്നത്തെ സ്വർണ്ണവില
4: എന്നും രാവിലെ 10:30
3: പ്രായോജകർ.
4: ഇനി റീറ്റെയിൽ പണിക്കൂലിയില്ല, ഹോൾസെയിൽ പണിക്കൂലി മാത്രം.
3: റീഗൽ ജ്വല്ലേഴ്സ് തൃശൂർ, പാലക്കാട്, മലപ്പുറം, കൊച്ചി ആൻഡ് തിരുവനന്തപുരം.
5: ഇനി ഇന്നത്തെ ചോദ്യവും അതിനുള്ള ഉത്തരവും. ചോദ്യം ഇതായിരുന്നു, പൊതുജനങ്ങൾക്കായി AI അധിഷ്ഠിത വാട്സ്ആപ്പ് ടിക്കറ്റിംഗ് സേവനം നടപ്പാക്കിയ ഇന്ത്യയിലെ ആദ്യത്തെ റോഡ് ഗതാഗത കോർപ്പറേഷൻ ഏതാണ്? ശരിയുത്തരം, കേരള സ്റ്റേറ്റ് റോഡ് ട്രാൻസ്പോർട്ട് കോർപ്പറേഷൻ, KSRTC. 2026 ഓഗസ്റ്റ് 6 തിരുവനന്തപുരത്ത് നടന്ന ചടങ്ങിലാണ് ഈ പദ്ധതി ഔദ്യോഗികമായി ഉദ്ഘാടനം ചെയ്യപ്പെട്ടത്. ഇപ്പോൾ കേൾക്കാം കാലം സാക്ഷി.
6: ലാൽഗുഡി ജയരാമൻ. കർണാടക സംഗീതജ്ഞനും വയലിനിസ്റ്റുമായ ലാൽഗുഡി ജയരാമൻ 1930 സെപ്റ്റംബർ 17 ട്രിച്ചിയിൽ ലാൽഗുഡിയിൽ ജനിച്ചു. പിതാവായ VR ഗോപാലയ്യരുടെ കീഴിലായിരുന്നു ആദ്യകാലത്ത് കർണാടക സംഗീതം അഭ്യസിച്ചിരുന്നത്. 12 വയസ്സിൽ വയലിൻ അകമ്പടിക്കാരനായി സംഗീത ജീവിതം ആരംഭിച്ച അദ്ദേഹം കർണാടക സംഗീതത്തിൽ തന്റേതായ ഒരു ശൈലി രൂപപ്പെടുത്തി. കൂടാതെ തില്ലാനകൾ, വർണ്ണം തുടങ്ങി ഒട്ടേറെ കൃതികൾ അദ്ദേഹം ചിട്ടപ്പെടുത്തി. ഭാവപ്രധാനങ്ങളാണ് എന്നതാണ് ഇദ്ദേഹത്തിൻ്റെ കൃതികളുടെ പ്രത്യേകത. അന്തർദേശീയ തലത്തിൽ കർണാടക സംഗീത രീതി പ്രകാരമുള്ള വയലിൻ വായനാശൈലി അവതരിപ്പിച്ചത് ഇദ്ദേഹമായിരുന്നു. 1963 നാദവിദ്യാ തിലകം ബഹുമതി, 1972 പത്മശ്രീ, 1979 സംഗീത നാടക അക്കാദമി പുരസ്കാരം, 2001 പത്മഭൂഷൺ, 2006 ശൃംഗാരം എന്ന ചിത്രത്തിന്റെ സംഗീത സംവിധാനത്തിന് ദേശീയ ചലച്ചിത്ര പുരസ്കാരം തുടങ്ങി നിരവധി പുരസ്കാരങ്ങൾ ലഭിച്ചിട്ടുണ്ട്. 2013 ഏപ്രിൽ 22 ലാൽഗുഡി ജയരാമൻ അന്തരിച്ചു.
7: കച്ചേരിയിലെ സോങ്സ് സെലക്ട് പണ്ട മൂല്യം അതുക്കേ ഒരു മനോധർമ്മം വേണം. அந்த சரியானபடி சாங்ஸை செலக்ட் பண்ணிட்டா கச்சேரி சக்ஸஸ். அதாவது வெவ்வேறு பாவம் செஞ்ச வெவ்வேறு மேளம், இங்கே சங்கராபரணம்னா அது ஒரு தோடி மாதிரி இருக்கணும், வெவ்வேறு தாளம், வெவ்வேறு காலப்பிரமாணம், இதெல்லாமே மனோதர்மம். ஒரு கச்சேரிக்கு ப்ரோக்ராம் போடுறது அது ஒரு மனோதர்மம். இது மாதிரி மனோதர்மங்கிறத அளவோட கிராமரோட விஷயம் தெரிஞ்சு உபயோகப்படுத்தினாக்க அது ரொம்ப சோபிக்கும். அதுக்கு பவுண்டரி இல்லாமல் அது தாண்டி போயிடக்கூடாது. கிரிக்கெட்டில் பால் அடித்த உடனே இந்த ஸ்டேடியத்துக்கு வெளியிலேயே போயிடுத்துது. அப்படி அது நம்ம பலத்தை காமிக்கிறோம், அது அங்கே தேவையில்லை. அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு செய்கிற போது தான் அது சோபிக்கிறது. கேமோ இல்லாட்டா ஆர்ட்டோ எல்லாம் சோபிக்கிறது. இந்த கோலம் போடுற மொழியா, கோலம் போடுறதுல பொட்டு வைக்கிற மொழியா, அதை வந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா ரித்தம்னு தோன்றது. அந்த பொட்டில் வளைஞ்சு இப்படி போடுறது மெலடின்னு தோன்றது. எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் வந்து ரசிகன் ஆகிட்டானாக்க எல்லாத்துலேயும் பாவத்தை பார்க்கலாம். இந்த பொட்டு வைக்கிறது தாளம் மாதிரி இருக்குது, அதில் மெலடி பூந்து வர்றது. இப்படி இன்னொன்று தோன்றது, இந்த பொட்டு வைக்கிறதுங்கிறது கல்பித்த சங்கீதம், அது அசையாது. இந்த வளைஞ்சு வருதுங்கிறது மனோதர்ம சங்கீதம். அது எல்லாமே ஒன்று அசையாமல் இருக்கணும், இன்னொன்று அசையணும். அந்த எதிர்மறை சக்தியில் தான் வயலினில் வந்து தந்தி அசையலை, போ வந்து கிராஸில் போகிறது. வீணையில் ஃப்ரெட்டு தந்தி அசையலை, விரல் வந்து போயின்ட்டுருக்கு. ஃப்ளூட்டில் அதனுடைய பேம்போ, அதனுடைய ஹோல்ஸ் அப்படியே இருக்குது. இந்த விரல் வந்து அந்த காத்தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி பொத்தி விடுறது, அதில் மியூசிக் வருது. இது மாதிரி வாய்ஸ் உடம்பு அசையாமல் இருக்குது, வோக்கல் கார்ட்ஸ் அசைஞ்சு நாதத்தை உண்டு பண்ணுறது.
6: ഇന്ന് കാലം സാക്ഷിയിൽ നമ്മൾ കേട്ടത് ലാൽഗുഡി ജയരാമന്റെ ശബ്ദം.